காக்கு மே மெசேஜ் குறணும். ஓ அருஹம் கீக்கே தம்மி பொண்ணணி உஃபந்துவோகே ஹேயோய் துந்த அபதுவெஸ் ஹேயோ சிஹத்தகா குரியரும் மின்வர் குறைவுமா துவா குர குளன் நுகெருணி நீஹெக்கே ஆம்பி வேமு அருஹம கண்ணேங்கே தாதிவெஸ் புணம் வீதா நுகெரேனே புணாக்க ஏன கேத்து காதிவெஸ் அஹண்ணம் மகாமெங் ஒத்தியே கண்ணேங்கே ஏறு காப்பாத்து தவக்கியானே எம்பி கிணக்கியாலவையக்கி